அரகூட்டமே ஸ்வாக அரகூட்டமே ஸ்வாக அரகூட்டமே ஸ்வாக அரகூட்டமே ஸ்வாக Been tired of fly boy, yeah. I'm a life up in high boy, yeah. Tu rakh teri rai boy,

0: அரை கூட்டமே ஸ்வாக. அரை கூட்டமே ஸ்வாக. அரை கூட்டமே ஸ்வாக. அரை கூட்டமே ஸ்வாக.
1: அபி பி ஏக் கூட்ட பாக்கி ஹை.